கர்ணி இட்டாங்க இருவினோ ஹரியே என்னதொரியே. One more song written by Shripadaraya, sung by Anand Kulakarni. Ittanga iruveno hariye ennadoriye.

0: பச சனித பப்ப
1: பச சனித பப்ப
0: பதத ப மக மகரி மக சரிக பதத ப மக மகரி மக சரிக அது மக சரிக அதன் கண்ட பதத ப மக மகரி மக சரிக.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ ஜாலந்தர கம்பீர நாட்டை ராகம் ஆதி.

0: நிகழ்ச்சியிலடுத்து கோட்டீஸ்வரையர் பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளம்.
1: She now presents a composition by Koteshwara Iyer in Rag Saveri set to Adi Taal.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஹரிஹர புத்திரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் வசந்தா, கண்ட ஏக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Matangi. She is accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She continues her recital with Harihara Putram in Rag Vasanta set to Kanda Ekam Tal, a composition by Muthuswami Dikshitar.
2: Hi.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக குன்றுருவ வேல்வாங்கி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.
1: எஸ் மாத்தங்கி கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் குன்றுருவ வேல்வாங்கி என் ராக் கல்யாணி செட் டு கண்டச்சாப்புத்தாள், அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: ராகம் டிடிஎச் இல் நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேயர்கள் கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கண்டேன் கலி தீர்ந்தேன், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கல்யாணி ராகம், ரூபகதாளம்.

0: நேயர்கள், இதுவரை கிருத்திகா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime.

கணபதி ஏகதன் தலம்போதர் கதோலுத்ர புன்றபால லோச்சன விசால திருச்சிறுமாலவாரி சுரு பூஜித கீடதிய கண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்க

தமக்கு தூமத்த சுண்ட பேரத கான மூர்த்தி கஜானம் தேத்தகன் பால லால விசால ராஜத புன்ற தக தக ஜோதி ஜக மக ததக தக தக ததக தக ஜெய்தி ஜெய சங்கர சுமன எக தந்த மூசக பானம் ஜெய சகல கல்யாண பிரத பிரபு தாகிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் க

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 அன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி கே ரங்காச்சாரி. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mailsami on the mridangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. Nigashil mudalil, Arabi Ragavarnam, Adi Thalam. The concert begins with a varnam in Rag Arabi, set to

இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன் பாடல் ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபகத்தாளம். லிசன் நவ் டு இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் ஸ்ரீரஞ்சனி செட் டு ரூபக்தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He is accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mailsami on the mrudangam, and Kanadukathan Shri M. Rajaraman on the kanjira. Ini, Yema Ninne, Subbarayar Sastri Sahityam, Mukhari Ragam, Adithalam. Listen now to Yema Ninne, Subbarayar Sastri's composition, Mukhari Ragam, set to Adithalam.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் திருக்கோகர்ணம் டி எஸ் உலகநாதன் அவர்கள் வயலின், உடுமலைப்பேட்டை டி மயில்சாமி அவர்கள் மிருதங்கம், கானாடு காத்தான் எம் ராஜாராமன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Shri T.K. Rangachari. He was accompanied by Thirukkokarnam Shri T.S. Ulaganathan on the violin, Udumalaipetai Shri T. Mayilsami on the mrudangam, and Kanadu Kathan Shri M. Rajaraman on the kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.